0: சொன்ன கேன் மேலே பாமா நம்ம நம்ம ரீசார்ஸ் பாவன தரோம்
1: Radio Murta, una radio d'aquí feta per la gent d'aquí.